0: கைங்கரா மீஞ்சுரு கைங்கரா மைக்கரசா
1: கைங்கரா
0: மீஞ்சுரு கைங்கரா
1: மீஞ்சுரு கைங்கரா கொகாதா நான் ஜகுயினி கஹகா உங்கோபா குயுட குமா குபசி தோஹாதா மஸ்னை கரேடி
0: கா குதிர தரினி குரு கோபம்சா Okay.
1: Okay.
0: Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay.
1: Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Okay. Only class get out to it go. Hospitals to see your clinics, but see your things and last things of you. Not go my own one of mine. Just go see food for the chelabity. It was cow crafting with Naramu. I'm a bit snotty corals, thin up, thick glass. The way get off photo with her. Till I get a photo with dog moot me there, must be kissing her as a hunting idol.
0: Gun guns.
1: The girl Miss Anushka, Maruza.
0: Gun guns, Anushka.
1: Okay.
0: Yeah. Korokasi apa ngani tengah apa ege ngabah ngahare. Dalam aroma yang ngabah sa asorosi je idane. Gas kat kiri demas kat kam kurip ngani sing ain sendiri sa. Ti kira kira how.